0: ஷனிதா சாது.
1: த்ரீ ட்ரிபிள் இசட் குவன் விதுலியே செனசுராதா சிங்கள சங்கஹய
2: சுந்தூரு தினக்க அருணாலு பெத்திரன கலட்ட மிகிரி சீன விசிரை அதக்கின் அதட்ட புப்புரு கசன தனிக்கம் நிம வென தினட்ட சொயுரு சொயுரி அணி எக்வெமு மேலசட்ட
1: ஷனிதா ஷனிதா சாதைய.